0: முருகரி குறிமறி தருகிற எரிமேல முருகரி குறிமறி மெய்தித்து மெய்தித்து மெய்தித்து மெய்தித்து மெய்தித்து
1: ಮಣ್ಣಿನ ದೋಣಿ ಚಿತ್ರಕ್ಕಾಗಿ ಚಿತ್ರ ಮತ್ತು ಎಸ್ ಪಿ ಬಾಲಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಂ ಅವರು ಹಾಡಿರುವ ಗೀತೆ. ಸಾಹಿತ್ಯ ಮತ್ತು ಸಂಗೀತ ಹಂಸಲೇಖ.